0: தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்று.
1: விருந்தினர் இருக்க அமுதமே ஆயினும் தனித்துண்ண வேண்டா.
2: When guests are at home, never eat alone without sharing, even if it is divine food that ensures eternal life.
0: வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று.
1: விருந்தினரை போற்றுவோர் துன்பத்தால் கெடுவதில்லை.
2: Sadness shall not befall the life of one who extends generous hospitality to guests.
0: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
1: நல்விருந்தோம்புவான் மேலோர்க்கும் விருந்தாவான்.
2: He who receives and hosts guests generously will find himself treated as a privileged guest in heaven.
0: மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து.
1: முகர்ந்தாலே வாடும் அனிச்சமலர் முகம் மாற வருந்துவர் விருந்தினர்.
2: Anicham is a delicate flower that withers away even on being smelled. Even more so, a sensitive guest shrinks at the unwelcome look of the host.
0: முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம்.
1: மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் நல்லறம் ஆகும்.
2: Giving becomes a splendid virtue when it comes along with a smiling face, kind words, and a sincere heart.
0: துன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்.
1: இன்சொலால் நீங்கும் துன்பமும் வறுமையும்.
2: Those who are rich in kind words will not suffer from poverty and rejection.
0: பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற.
1: பணிவும் இன்சொல்லுமே அணிகலமாம்.
2: Converse pleasantly. Politeness and pleasant speech are one's most beautiful ornaments.
0: அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலி.
1: நல்லவை நாடி இனிதே பேச தீமை நீங்கி நல்லறம் பெருகும்.
2: When you seek good with kind words, adversity will disappear and righteousness will flourish.

தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கம் பக்கம் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக்கம் பக்கம் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக்கம்.

0: பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கிரன் கூட்டம் நினைச்சேன்.
0: ஓஹோ சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போற இருக்க.
1: மரியாதையா பேசு.
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தாராமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்த

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு.
1: பத்தியா ஏய் அம்லா
0: வா, நான் வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: தாடுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.
1: நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்தில் இருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

கம்மியா கொடுறா. எவனா கேட்டவங்க கண்டே

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சொல்ல சொல்ல கப்பல்ல பாயாசம் கம்பல்ல நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்திருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையை கேத்து.

0: என்ன செய்வே பாரு, நான் விவரமான ஆளு, நீ என்ன செய்வே கேளு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஏய், உங்க வேலை என்ன தெரியுமா?
2: சொல்லுங்க.
1: என்ன நடந்தாலும் கிரௌட எங்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது.
3: என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ?
2: போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் மூணு பேர் சேர்ந்து வெறுங்க ஏதாவது நடக்கணும். வாங்க.
1: அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா?
3: நான் அடிச்சு கொல்ல பார்த்தேன். பையன் ஓடி ஓட பாத்துட்டு பத்து அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன்.
1: நீ அடிச்சு அடிக்கல, பத்து அடி தாண்டி போய் வந்திருக்கான்.
3: எங்க சத்தியமா நான் அடிக்கலங்க?
1: என்னடா அடிக்கலன்னு கிட்ட இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் தண்ட ஓடியாறேன். பாவ ரத்த குட்டு குட்டு குட்டுதே. அந்த புள்ள புலப்பானா புலக்கலையா தெரியல எனக்கு.
3: ரத்தமா? அதெல்லாம் வரவே இல்லையே.
1: நான் சொல்ல போய் அப்பா ஓபன் ஆகி மேல வந்து பீச்சுக்கிட்டு இருக்கின்ற
3: வண்டி
1: ஓட்டலாமடா பாண்டி? நகைக்கடைக்காரமா அடிச்சு தூக்க. நீ சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலியை கொடு.
3: செய்கூலியெல்லாம் தர முடியாதுங்க.
1: அப்ப எங்க கை காசு 25,000 போட்டு செலவு பண்ண சொல்றேன்.
3: யோ, இதுக்கு 25,000 செலவு ஆகும் உனக்கு எப்படியா தெரியும்?
2: 25,000 பத்தாது. 45,000 வேணும்.
1: நானாச்சும் 25,000 கேட்டேன், இவன் 45,000 அவனுங்க கேக்குறான்.
3: ஏங்க, நீங்க ஏன்டா 25,000 சொன்னது இவருக்கு எப்படிங்க தெரியும்?
1: என்ன சொல்லி அனுப்புறதாண்டா?
3: யார் சொல்லி?
1: டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு.
3: நான் அடிக்கவே இல்லைங்கிறேன்.
1: அடிக்கல அடிக்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா.
3: ₹10,000 இதோட நிறுத்திக்கணும். கடைப்பக்கெல்லாம் வந்துட கூடாது. என்ன,
1: அங்க வரமாட்டோம். நீ அடிக்கடி கிட்ட வரணும்.
3: எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்கறதுக்கா? போடா.
1: எது
3: போயா?
1: அது போ. இவனை பாலம் பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கலாம்டா. இவன் ஒருத்தம் போதும் வாங்க போ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி

இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை.
2: பழிப்பவரை நிலத்தை போன்று பொறுப்பதே சிறப்பு.
3: Patiently bear with those who revile and insult you, just as Mother Earth withstands those who recklessly dig up the earth.
1: இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.
2: விருந்தோம்பாமை வறுமை அறிவிலாரை பொறுப்பது வலிமை.
3: One of the worst qualities a person can have is the lack of the grace of hospitality. One of the best qualities is the ability to recognize and disengage from a fool.
1: பொறுத்தார்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்.
2: தண்டித்தல் ஒரு நாள் இன்பம், பொறுத்தல் நிலைத்த புகழ் தரும்.
3: The pleasure of revenge lasts a day, but the reward for self-discipline and patience is much greater and lasts much longer.
1: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல்.
2: செருக்கினால் தீமை செய்தாரை பொறுமையால் வெல்க.
3: By the strength of your character, conquer those who would harm you by their ignorance.
1: துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர்.
2: தீயோரின் தீச்சொல் பொறுப்போர் துறவியினும் தூயோர்.
3: Those who calmly and peacefully cope with the insulting words of the evil ones are holier than the saintly ascetic.
1: உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்.
2: நோன்பு இருப்பவரிலும் தீச்சொல் பொறுப்பவரே மேல்.
3: Greater those who practice fasting and penance. Greater yet are those who are able to face insults with composure.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராத உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா, ஒன்னேறது சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உன்னை.

0: கண் பாராயோ ஒன்னுக்கு சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுர மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் RRR அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன்காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலேருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்கு சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பெருமன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நேர்களை நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் என்ன பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார்.

0: சக்திவேல், நன்றி, வணக்கம்.
1: நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன்.
2: கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம்.
1: நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா போடா.
3: வணக்கம் அரசே. மன்னா, என்ன
2: தூங்கி விட்டேனாம்? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.
3: அப்படியா?
2: என்ன உப்படியா? வாரம் அமைச்சரே, வாரம்.
4: ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுல திரக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய, மாமன்னர் 23 புலிகேசி, பராக் பராக் பராக்.
2: கவனித்தீரா?
3: எதை மன்னா?
2: இவன் பாடிய துதியை கவனித்தீரா?
3: இல்லை மன்னா.
2: நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
5: ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய, மாமன்னர்.
2: இப்பொழுதாவது கவனித்தீரா?
3: ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா.
2: நீரெல்லாம் ஒரு அமைச்சன். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டானா?
6: விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை
3: வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
7: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம்

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்கில் போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு நைஸ் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். அது வந்து பிரெட் டோஸ்ட் வித் ஆம்லெட், அதாவது மஷ்ரூம் அண்ட் கோட் சீஸ் ஆம்லெட். நாங்கள் அநேகமாக டைனர்களுக்கு போனோம்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இந்த ஆம்லெட்ஸ் தான், வெரைட்டி ஆஃப் ஆம்லெட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஆம்லெட்ஸ் தான் நாங்கள் கூடுதலாக எடுப்போம். என்ன ஒரு டோஸ்ட்டோடு அது சாப்பிடக்கல நல்லா இருக்கும். அப்படியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆம்லெட் நாங்கள் வீட்டில் செய்து ஒரு வீக்கெண்டில் எப்படி சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் எங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து செய்து சாப்பிட்றேன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லித்தரேன். இது சரியான ஈஸியாக இருக்கும், பெரிய கஷ்டமான வேலையாக இருக்காது. ஒரு எல்லாருமா சேர்ந்து செய்யக்கல இந்த டிஷ்ஷை காலையில் எல்லாருமா எழும்பி வந்து ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வர நேரம் எல்லோரும் மிருத்தி வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு சாமான் தான் உணவு தான் இது. இதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு அங்கத்தை வர எத்தனை பேர் வராமங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு இது ஈஸி உங்களுக்கு மெதடில் நான் சொல்லித்தரேன். இதுக்கு ரெண்டு முட்டை, பெரிய முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி, அப்படி இல்லாட்டி நீங்கள் பால், ஏதாவது ஒரு பால் வந்து ரெண்டு கரண்டி விடலாம். நீங்கள் பால் அநேகமானாக்களுக்கு பால் அலர்ஜிக் அவங்க விட மாட்டாங்க. நீங்கள் பால் அலர்ஜிக் ஆனாக்கள் ஆல்மண்ட் மில்க் விடலாம், அப்படி இல்லாட்டி ரைஸ் மில்க் விடலாம், ஓட் மில்க் விடலாம். எதண்டான அந்த ஸ்வீட் இல்லாத மில்க்காக விடுவாங்க. அதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு, மற்றது அது கால் டீஸ்பூனோடு சொல்கிறேன், ஆனால் டேஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு உப்பு போடுங்க. மிளகுத்தூள், அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு. ஆலிவ் ஆயில், அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. முக்கால் கப் வந்து மஷ்ரூம்ஸ், ஒரு ஆளுக்கு தேவையான மஷ்ரூம் வந்து ஒரு முக்கால் கப் வெட்டின மஷ்ரூம், ஸ்லைஸ் பண்ணின மஷ்ரூம். அது எனி டைப் ஆஃப் மஷ்ரூம், உங்களுக்கு விருப்பமான எந்த மஷ்ரூம் என்னான வெள்ளிய ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கோட் சீஸ், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குதோ அந்த சீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து க்ரம்பிள் பண்ணின கோட் சீஸ், இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி அல்லது ஸ்க்ரேப் பண்ணின சீஸாக இருந்தால் நல்லா. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சாப் பண்ணின ஃப்ளாட் பார்ஸ்லி லீஃப், அதாவது க்ரீனாக போடுறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் அதுக்குள்ளே அரை கப், இல்லாட்டி அரை கப்பிலேருந்து முக்கால் கப்புக்கு நல்லா சாப் பண்ணின ஸ்பினச், அடுத்து நல்ல சின்ன வெங்காயம், ஒரு குட்டி வெங்காயம் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு வேணுமென்று சொன்னால் இதுக்கு கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஒன்றோ ரெண்டோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதை விட இதோட பச்சை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாலு ஸ்லைஸ், ரெண்டு ஸ்லைஸில் ப்ரெட் வந்து அது ப்ரௌன் அந்த ஹோல் வீட் ப்ரௌட ப்ரெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒயிட் ப்ரெட் அது ராய் ப்ரெட் இதண்டானே நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அந்த பிரெட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே அதுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணால் பூசி சாப்பிட்றதுக்கு பட்டர் இவ்வளோ தான் தேவை அதுக்கு. இப்போ ஒரு பவுலுக்குள்ளே முட்டையை க்ராக் பண்ணி இந்த 2 டேபிள்ஸ்பூன் பாலோ தண்ணியோ சேர்த்து பீட் பண்ணி ஒரு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மஷ்ரூம், ஸ்பினேஜ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பேனில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பேனுக்கு ஹீட் ஆகினோடனே இந்த ஸ்பினேச்சை போட்டு சொட்டை பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் போல் உப்பு போட்டு மிளகுத்தூளும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சொட்டை எண்ணெய் விட்டு மஷ்ரூமை சொட்டை பண்ணிக்கொள்ளுங்க. மஷ்ரூமையும் சொட்டை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பட்டர் அல்லது ஆயில் போடலாம். எதுண்டான அது உங்களுக்கு விருப்பம், ஏதோ அதை போட்டு செய்யலாம். மஷ்ரூம் சொட்டை பண்ணி எடுத்த பிறகு அந்த பேனுக்குள்ளேயே ஆனியனையும் மிளகாயையும் போட்டு அதையும் சொட்டை பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் வெந்தெல்லாம் வந்த பிறகு நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேனுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ட்ரிசில் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நீங்கள் இந்த முட்டையை ஊற்றுங்க. வடிவா லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றி கொள்ளுங்க. ஊற்றிட்டு ஊற்றின பிறகு எல்லா பக்கமும் அது நல்லா வெந்து விரட்டும். நல்லா வெந்து வர போகிற நேரமே ஊற்றின கையோடையே நீங்கள் அதுக்குள்ள இந்த மஷ்ரூமையும் கொஞ்சம் அரைவாசம் வெந்த பிறகு மஷ்ரூம், வெங்காயம், அந்த ஸ்பினச் எல்லாம் வடிவா லேயராக போடுங்க. ஒரு ஹாஃப் சைட் மட்டும் போடுங்க. போட்டுட்டு மேலே சீஸையும் போட்டுட்டு அந்த ஹேஃபை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணுங்க. மெட்டை பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணின பிறகு ஆக ஓவர் குக் பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு குக் பண்ணினாலே நீங்கள் எடுத்து வச்சா பிறகு மிச்ச அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் வெந்துடும். கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது கொஞ்சம் பொரிஞ்சு செய்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் பேன்லேயோ அல்லது டோஸ்டர்லேயோ எதுலேயோ நீங்கள் கொஞ்சம் பட்டரை தடவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் சும்மாவும் டோஸ்ட் பண்ணலாம். பட்டர் தடவி டோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லாதாக்க நீங்கள் சும்மாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த ஆம்லேட்டையும் வச்சுட்டு அந்த நாலு ப்ரெட்டை முக்கோணமாக வெட்டி நீங்கன்னு சொன்னால் 4 பீஸ் வரும். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை அதை வடிவாக சைட்டில் எல்லாம் வடிவாக நல்லா நீட்டாக வச்சுட்டு இந்த இதோட கொஞ்சம் பழங்களும் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இதுக்கு கூடவே ஒரு காஃபி அதோட ஒரு ஆரஞ்சு ஜூஸும் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களோட வீட்லேயே செய்து சாப்பிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் அதை கடையில் வாங்கி இதை சாப்பிட போன அந்த ஒரு ஆள் சாப்பிட்ற அந்த காசுக்கே நாங்கள் ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். இது ஒரு கொஞ்ச நேரத்து வேலை மட்டும்தான். அது ஆக பெரிய வேலையும் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம்தான். இதை நீங்கள் முதல் நாளே நீங்கள் இந்த மஷ்ரூம் எல்லாம் சொட்டை பண்ணி வச்சிங்கண்டா மஷ்ரூம் அந்த ஸ்பினச் எல்லாம் சொட்டை பண்ணி வச்சு கூட நீங்கள் அடுத்த நாள் காலையில் எடுத்து செய்கிறது முட்டையை மட்டும் போட்டுட்டு மேலே அதை வச்சுட்டு போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். என்ன வேலை பழு கூடினாக்கள் இந்த இப்படி செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிவாக பிளேட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி போட்டு எல்லாம் செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அன்றைய நாளே ஒரு பெரிய ஒரு இதான ப்ளஸ் பண்ணின நாள் மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் உங்களோட அபிப்பிராயங்களையும் எங்களோட வானலைக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் மஷ்ரூம் அண்ட் கோட் சீஸ் ஆம்லெட் வித் பிரெட் டோஸ்டோட ரெசிபியை நாங்கள் பார்த்தோம். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: போலீஸ் சம்மக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போகிற?
1: January 1st அவர் பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போகிறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவறு மும்தாஸ்

நேயர்களுக்கு விடக்கம். இந்த வார உலகத்தின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகத்தின் ஊடாக. உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் 3வது ஆண்டை தாண்டி இருக்கின்றது. இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த வாரம் இருதரப்பும் பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. உக்ரைன் ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைன் நகரங்கள் மீது பல தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தூதரர்கள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சித்திருக்கின்றனர். உலக தலைவர்கள் பலரும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த வாரம் உலகின் அதிக கவனத்தை ஈர்த்த மற்றொரு செய்தி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம். சமீப நாட்களில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டுடன் இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நிலைமை இன்னும் முழுமையான அமைதியாகவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்படாததாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துடிருந்த 2026 பிஃபா உலக கோப்பை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து நடத்தும் இந்த உலக கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலக கோப்பையாக கருதப்படுகின்றது. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க விழா மெக்சிகோ நகரில் இடம்பெற்றது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் போட்டிகளை பார்த்து வருகின்றார்கள். அமெரிக்கா மற்றும் கனடா தங்களது முதல் போட்டிகளுக்கு இந்த வாரம் தயாராகின்றன. அமெரிக்க அரசியலில் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், உலக பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி நிலைமை ஆகியவை வாஷிங்டனில் முக்கிய விவாதங்களாக உள்ளன. அமெரிக்க நிர்வாகம் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த வாரம் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது. உக்ரைன் போரில் ட்ரோன்கள், கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் இலக்கு அடையாளங்கள் காணும் தொழில்நுட்பங்களில் AI செயற்கை நுண்ணறிவு அதிக அளவில் பயன்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எதிர்கால போர்களில் AI முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்றும் மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. கோடை காலத்தின் ஆரம்பத்திலேயே பல நாடுகளின் வெப்ப அலை எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் மேலும் தெளிவாக காணப்படுகின்றன என்று எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் உக்ரைன் போர் காரணமாக உலக சந்தைகள் கவனமாக இயங்குகின்றன. எண்ணெய் விலை, எரிசக்தி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் ஆகியவை முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளன. பல நாடுகள் தங்களது பொருளாதார வளர்ச்சி கண்காணிப்புகளை மீளாய்வு செய்து வருகின்றன. இந்த வாரம் உலக அளவில் அதிக கவனத்தை ஈர்த்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் பதற்றமும் உக்ரைன் ரஷ்யா போரின் தொடர்ச்சியான தீவிரமும் இருக்கின்றது. அதேபோல் இலங்கையின் முன்னாள்

ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு நாட்டின் நீதிமன்றம் வெளிநாட்டு தடை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு காரணம், ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் கோத்தபாய ராஜபக்ச அவர்களது பெயரும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, நேர்களை, இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய தகவல்களை உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக வழங்கியிருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழெங்கள் மூச்சு.
1: செவந்தி செவந்தி செவந்தி செவந்தி.